0: அது கொஞ்சம் லென் மாறம் இருக்கான்.
1: বাংলাদেশ বেতার একটু পরেই শুনতে পাবেন ইংরেজি খবর।